ஆகப்பந்தே மெத்தன பெண் உங்கராயில் அடிக்கிறேன் நான் இந்த மேரம் இந்த பக்கம் தாயையோ அந்த தைரோங்கா எய்வும் சீத்து பீமே அவடிக்கு திமினிஸ்தான் நான் போறோய் சவுவா திசாங்குறான் பவு வந்து தெய்வம் கண்ணி நம்ம அறைத்தான கொங்குறாம் மே கப்பனேனு கோகின்னு கத்தனுவாத்தா நானும் காவா கெரியத்தாங்கிற கிணக்கோன தகப்பனேன் தை ஆ தகத்தனு பெண் தை புக்கேன் திட்டவனு வேங்

0: መውሪ መውሪ ምንድን ነው ዋቂው ደርቦን ማይ
1: ላይ ደርቦን ማይ ተማይቁ
0: መውሪ እንግዲህ ቃይን ተማይቁ ዴ ትሽረጊ ተጋጋይ ትሽረጊዩ የዩ ነው ዋ አረከይ ካና ቆናን ተጥቆዋክ የይሮ ያተየ ከ ተወነ ትሪሪክ ትካክ መንደ ዴሽን ተጥቆ ተክሰብለንስ ቆና ሲያማ ደኑዋ መየ ትራ አረከይ ካና ቆናን ተጥቆዋክ መንደ ይሳዩ ஆ நான் கபராவு பிறகு வந்த உத்தரப்போ நான் யோகே சீப்பகான பேரராயிருந்தா யோகே மெசினா தௌரோ என்ன பண்ணா கனகனங்க இருக்கேன் மீனா.